0: ஒழுங்கா வெளியில
1: விசாரிக்கலா மனலா ரகா குருந்தான் தாட்டில் குழி பட்டாரோலா மஞ்சர்
0: எவ்வளவு மந்தனா சொத்தா தவளையில
1: பவானி விசாரிக்கல மனாலா
0: தசாது கொடா பெருளா மகாரி
1: ரகா குருந்தான் தாட்டில் அத்தா அட்டுங்கா மனதா அம்பேஜா தடகலி உனாதுல பிறகா போற பாக்கிரிய சோடு பசில்த்து
0: திரு சொத்தா மாத்ரா தா ठिकाणाला
1: நாகவா மதி பசுன பாக்கிரி மாக தூத்தே
0: அனே லாகனே ஹோதே खयाला
1: ஐல அப்ளே ராணிது பரபர அமிலி खरच आहे
0: होय होय
1: म्हणून गेला होता त्या ठिकाणी आला पळून मेरी का
0: स्वतः लाला